நாம் தேவையான தொமி கடற்கரமரி ராமசேகிருஷ்ணன் சீஸ் துணி காயா துணி தாய் பிராணிக்கு பிராந்த வித்யா ஜெகபத்ரன் பிரிவித்தன் பேசிக் தயாணீரால் சதுரம் இருக்கின்ற தும் பயணம் தும் பாடச பாசி பரம தேங்கிறது ஸ்ரீ சஹசிரம் பிரதேசம் தும்பிய பகதம் ஜாம் தர் ஜாம் தாடா ஜோதாந்தன் சாஸ்திர சேர் சம்பிரான சேப்ரால் சம்சேர் முகத்தால் ஜம் கே ஜினை கே சேஃப் ஸ்ரீ சத்ரசாரங்கள் ஏத் ஸ்ரீ நாம் மௌல புராணே ஸ்ரீ பகவதி சதுரம் தேசம்